0: ரவையா, தயாகரன் ஹி தும்பி லைலூட் ரவையா.
1: மா, தும் கிதாக ஹங்கா இலி? ஹங்கா சர் இத்தலோ கலட்டோ ஜதா. அழை பழை, அம்சா சுப்பாவாக ஹங்கா சர் மான்கலாத்யா மதான்லையானி. தும் ஓசு, தும் ஓசு மா.
0: நா, நா, தும்மி கலட்டு ராவிதாவரே ஹாவு வெச்சினா.
1: ஹோ கலட்டோ, ராவுங்க சாதிச்சினா. கித்தியாக, அம்சா மெல்லா பவாச்சா ரக்தத்தேன் பரிக்போன் கெட்டலா சுவாய் ஹோ கலட்டோ ராவா சோனா.
0: பவா, துக்கா பரிக்போன் ஜாய்?
1: வை!
0: தர், தித்லியா போய்ஸ் எக்கா அக்ரிஸ்தம் பவாக கை சுதுன் வெத்தேலா துமி? தும்கா ரக்தாச்சி பரிக்போன் ஜாய் சுசலியார்? முச்சே ரகத் வரையா, மகமாரா. புத்தியா உப்பிராந்தரி தும்சோ கலாட்டு ரவையா, தேவாகத்தி ரவையா.
1: மா, தும் கித்தே முன்தாய்? துஜே ரகாத்து ஆமி வாரோன்சே? தும் ஆம்சா புர்க்யான்சி மேஸ்திரின். தும் தான்சி ஆவை, தும் ஆம்சி ஆவை. துக்கா, ஆமி, நா, நாமா, ஆமி கலாட்டு ரவைத்தாம். கலட்டோ ராவைத்தாம். ஓய் மா, ஓய்.
0: தேவ் பரிக்குரும் தும்கா. அதா ஐக்கா, ஹங்க அஸ்ச ச்திரியாங் அனி புர்க்யாங் அம்சக்கும் இதாக்தடா. வெகி, துர்த்துகரா.

ஆகாஷிலிருந்த எருமலைகளின் அலைகளை கண்டது. நெறிந்த எமையை அவர் காலிட்டார்.

கிருஷ்ணன் அது புட்டதும் என்னன்னு கரியரை வைத்தேன். ஐயோ என்ன